0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமிய பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது. புனிதமான

பார்க்க எதிரி தலையை எடுக்க கொம்பு வெற்ற சிங்கவாரா மின்னல மின்னி வந்து கேட்டத உடனே தருவா மீசைய முறுக்கி விட்டாய மண்ணுக்கு எம்மனா தெரிவா மிரட்டல மிரட்டி வெப்பா துணிச்சல தனியான

கண்ணனை உணரட்டு, தேக வசந்தம் புலரட்டு. நிறைய தங்கனை நிறையட்டு, ஹரித விப்ளவம் படரட்டு.

சற்றென்று மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை. You are responsible. அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் யாவருக்கு டாடி.